0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு தஜனு தத்திமி ததிமி தஜ்ஜனு தத்தித தரித தனத தனுத திமித தக்கிரு தக்கம் தம் தக்கிரு தக்கம்
1: தக்கபோ தனச்சீர் பிஞ்சக்கர தக்கபோ தனச்சீர் பிஞ்சக்கர தனபோது குசிக்கது குச்கர தனபோது குசிக்கது குச்கர சீட் கே தொடர் மன் மட்கர சீட் கே தொடர் மன் மட்கர சப் சலகே சப் சலகே சீதா கூட சிதிங்கி சிதுகுடு கெஜபத்காய் கெஜபத்காய் கெஜபத்காய்